மத்தங்கமுக்தா விரசி யும்லேம்பம் அருண்குமாரி தேவின சப்ப மத்தமிஷை சைரிங்பா கைதி தாமி அசும்ன செய்ஹவுரி தாஜருப வாசக்ன லாச்சருப மூர்த்திபு நுங்ஷிமைஷா லாங்னவனே.

0: வாயிறகே.
1: பலே, பலே, பலே, நங்கி கொங்யாவு புல் குழில் தக்தா அப்சகி நச்சான யாய்வி தாக்ரக பந்தாவு ஹைனா துங்கின்னா போய்னை மைத்தை நரம்தா அலுவாய் கோக்கோ பலே. மப்போக் தீரம நப்பாரியைகி மிரேல்னா செம்மி கபோலை.